நாள் முழுக்கும் சரவத்தில் மந்தன் ஹேல் போகுது மஜ்ஜிகளாண்டு வல்ல குரோ பண்ணே வல்ல மோட்டு ஓய்வு மஜ்ஜிகள் கண்டதாசரெல்லாம் சலங்கராக்காய் சொல்லி ஜேரக்காய் சோதி சார் சாவுடைய சனார கம்மி கட்டுகள்.

மொட்டவாத கசிதம் வச்சு அமைச்சிருந்த கசிதம் அமர் நசோ ஹெய் சுசு கோக்கானே சுக்காக சுமௌனி சாக்கோட்டா உயம் ஒற்றிருந்த கசிதம் Shawani kumbu dugu ni mana bulbul tal tal dimari jar buni dimari gar buni sagar ag sagar lo tono galla di bandu men shadu daran no betaji dingari kupuchir badi kupuchir kile jor ngal kupuchir kechal hakun maji jawdi chagal maji chedu ngal yesu maji bulam idu moju jamhiri